சத்நாம ஸ்ரீ வாஹேகுரு சாஹிப் ஜீ சோரட மஹல்லா பஞ்சவா கோஜத கோஜ பிச்சாரியோ ராம நாம தத் சாரா கில் பிக காட் நிமக அராத்யா கோரமுக பார உத்தாரா கோஜத கோஜத கோஜ பிச்சாரியோ